காமி ஹும் ஜின்னி மொயவகின் ஷைத்தோனா தழுவமும் ஃபொழுவமும் கிந்தா மீஹகு தெதுவா ஃபதை மெனுவி ஒயாமை துவஹும் எவரின் கவ்வளும் நுதெதுவா நெதே எஹெனி எவரின் புனே உளுனி வியஃபாரி வாகம் கஷவரி ரிபா கஹல கமெக்கமுகே நமவிஸ் வியஃபாரி குறும்வணி அவ்வோ ஹுத்த குரவ்வாஃபே அதி ரிபாவனி ஹராம் குரவ்வாஃபே ஃபஹெ எமீஹாக வெரி ரஸ்கலாங்க ஹதுரத்தும் திவ்வா வாஜாய் நசேஹாய் எமீஹகா ஹமயங் அவுமும் எகங் எபஹி ரிபாக்கெங் ஹுட்டா லாஃபி மீஹா தன்னாஷே ஃபஹெ இஸ்வெதிய இச்சிங் எமீஹகங் ஹுட்டே எபஹி ரிபாக ஹகும் தங் அவுமுகே குறிங் ஏனா பேனும் குறி தகதி மாஃப் குரவ்வாஃபாவே அதி எமீஹெக்கே கந்தங் உதி அல்லோஹ ஹாஸவெகென்னே அதி அலும் எகமங் எம்புரி அத்வெஜ்ஜ மீஹா தன்னாஷே ஃபஹெ எவரின் நரகாக அஹுள் வெரின்னே எவரின் எ நரகாக அபத தெமிதி வேமுட்டே.